രണ്ടാം മണിയറും വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക്. എല്ലാരും ചിന്ന വയസ്സിലെ 6 വയസ്സ് അവയ്യർ. അവരൊരു ഡിപ്ലോമാറ്റ്, ഫിലോസഫർ, അഡ്വൈസർ, പല മുഖങ്ങൾ കൊണ്ടവർ. സംഘകാല മണ്ണർകൾക്ക് അറിവുരൈ സുണ്ണ ഒരു പെൺ. இந்த காலத்துல மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. 2000 ஆண்டுக்கு முன்னாடி ஔவையார் எப்படி வாழணும்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. வீட்டுல பாட்டி கதையில இருந்து ஸ்கூல் ஔவையார் நம்மோட வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஒரு தலைமுறை மட்டும் இல்ல, பல தலைமுறைகளை வளர்த்தவர் ஔவையார். நாலேஜுக்கு ஏஜ் கிடையாதுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ஔவையாருக்கும் ஏஜ் கிடையாது. இன்னைக்கும் ஒரு குழந்தை அறம் செய்ய விரும்பு என்று படிக்கும் போது ஔவையார் மீண்டும் பிறக்கிறாங்க. சில பேர் வாழ்ந்த காலத்துல மட்டும் ஃபேமஸா இருப்பாங்க, சில பேர் காலம் கடந்து நம்மோடு பயணிப்பாங்க. ஔவையார் 2வது வகை. நம்ம வாழ்க்கையில சில பாடங்கள் நம்மள மாத்தும், ஆனா ஔவையார் நம்ம சமுதாயத்தையே மாத்தினார். அறிவு அழியாது, அத விதைத்தவர்களின் பெயரும் அழியாது. சோ இந்த டைம்ல இப்ப நம்ம அடுத்த சாங் கேட்க போறோம். இது அகல்யா FM and this is RG Hira with you. இது நம்ம நேரம். ஸ்டே டியூன்.

വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. അൻപക്ക് മൊഴി ഇരുക്കുമാ, ഭക്തിക്ക് എല്ലാം ഇരുക്കുമാ. തമിഴ്നാട് சொல்றது ஆண்டா. ஒரே ஒரு பெண் ஆழ்வார் என்ற பெருமை பெற்றவர் ஆண்டாள். இன்றும் மார்கழி மாதம் வந்தாலே நம்ம வீடுகளிலும் கோவில்களிலும் முதலில் ஒலிக்கும் பெயர் திருப்பவை. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, ஆண்டாள் வெறும் 30 பாசுரங்கள் தான் எழுதினார். ஆனா அந்த 30 பாசுரங்கள் 1000 ஆண்டுகள் கடந்தாலும் உலகம் முழுக்க பாடப்படுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை புக்ஸ் வந்து போகுது, எத்தனை பாடல்கள் மறக்கப்படுது. ஆனா 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு இளம் பெண்ணின் வார்த்தைகள் இன்னைக்கும் ஒவ்வொரு காலையும் ஒரு நம் வீடுகளில் ஒலிக்கிறது. இல்ல, ஆண்டாள் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும் அழகான பாடம் என்னன்னு தெரியுமா? ட்ரூ டெவோஷன் நெவர் க்ரோஸ் ஓல்ட். சில கவிதைகள் படிக்கப்படும், சில கவிதைகள் பாடப்படும், ஆண்டாளின் பாசுரங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கும். இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம். இது அஹல்யா எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

பெண்மணி. சிறையிலிருந்தே அவர் பல மொழிகள் கற்றவர். ஹோர்ஸ் ரைடிங், ஸ்போர்ட் ஃபைட்டிங், மார்ஷல் ஆர்ட்ஸ்னு பல கலைகள் தெரிஞ்சு பெற்றவர். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, வேலு நாச்சியார் பல மொழிகள் பேச தெரிந்தவர், டிப்ளோமசியும் ஸ்ட்ராட்டஜியும் நன்றாக அறிந்தவர். ஒரு ராணியா மட்டும் இல்லை, ஒரு வாரியரா, ஒரு பிரில்லியன் லீடரும் கூட. தன்னுடைய கணவரை இழந்த பிறகு மட்டை மீண்டும் மீட்க பல ஆண்டுகள் போராடினார். அதற்கு தன் உடலில் நெருப்பை மூட்டி பிரிட்டிஷ் அம்யூனேஷன் டிப்போர்ட்டை அழித்த ஹியூமன் போம் என்ற பெயரை பெற்றவர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வீரம்னா பயமே இல்லாதது இல்லை. பயம் இருந்தாலும் சரியான விஷயத்திற்காக முன்னேற வேண்டும் என்பது தான் வீரம். ஸோ வேலு நாச்சியார் நம்மளுக்கு காட்டு கொடுப்பது அதுதான். ஒரு பெண் நினைத்தால் அவள் குடும்பத்தை மட்டும் இல்லை, ஒரு சாம்ராஜ்யத்தின் வரலாறையும் மாற்ற முடியும். ஸோ இந்த ஸ்டோரியோட நம்ம அடுத்த பாட்டுக்கு போகிறோம். இது அகல்யா எஃப்எம், திஸ் இஸ் ஆர்ஜி.

0: വാരുന്ന ചിന്തകൾ ചിറകുവിടർത്തുന്ന സാംസ്കാരിക വസന്തത്തിന് വീണ്ടും വേദിയൊരുങ്ങുന്നു. അഹല്യ ലിറ്റററി ഫോറം അവതരിപ്പിക്കുന്ന അക്ഷരോത്സവം അലിഫ് 26 തേർഡ് എഡിഷൻ. എം മുകുന്ദൻ, ബെന്യാമിൻ, കെ ആർ മീര, സുഭാഷ് ചന്ദ്രൻ, കമൽ, രമേശ് പിഷാരടി, അശ്വതി ശ്രീകാന്ത് തുടങ്ങി 50-ലധികം പ്രമുഖ സാംസ്കാരിക സാഹിത്യ നായകർ നിങ്ങളോടൊത്ത് സംവദിക്കാൻ പാലക്കാട്ടേക്ക് എത്തുന്നു. സാഹിത്യ ചർച്ചകൾക്കൊപ്പം തെയ്യം, തോൽപ്പാവക്കൂത്ത്, ശരണപ്പൂ, മാംഗോസ്റ്റീൻ മ്യൂസിക് ബാൻഡ് ഒരുക്കുന്ന സംഗീത വിരുന്ന് എന്നിവയും അരങ്ങേറുന്നു. ഓഗസ്റ്റ് 10-11 ദിവസങ്ങളിൽ അഹല്യ ശില്പോദ്യാനത്തിൽ വെച്ച് അഹല്യ ഇവന്റ്സും അഹല്യ പബ്ലിക്കേഷൻസും ചേർന്നൊരുക്കുന്ന ഈ അക്ഷരമുറ്റത്തേക്ക് ഏവർക്കും സ്വാഗതം. കൂടുതൽ വിവരങ്ങൾക്കും രജിസ്ട്രേഷനുമായി വിളിക്കൂ 8590926446. അലിഫ് 26 തേർഡ് എഡിഷൻ.
1: ഓണത്തെ വരവേൽക്കാൻ ഏറ്റവും ബെസ്റ്റ് ടൈം ജയലക്ഷ്മി ഒരുക്കുന്ന ബെസ്റ്റ് ഓഫ് ഓൾ ടൈം. നിങ്ങളുടെ ഒപ്പം ഈ ഓണക്കാലം ആഘോഷമാക്കൂ നമ്മുടെ ജയലക്ഷ്മിയിൽ. ജയലക്ഷ്മി ഇപ്പോൾ ബൈപാസ് എറണാകുളത്തും.
2: ജീവിതത്തിന്റെ ഓരോ നിമിഷത്തിലും ചിറ്റ് ഫണ്ട്സ് പ്രൈവറ്റ് ലിമിറ്റഡും വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ FM. நாம எல்லாரும் லைஃப்ல எப்படி இருக்கணும்னு யோசிச்சு போல, ஒரு லீடர்னா ஆர்டர்ஸ் கொடுக்கறவங்க மட்டும் இல்ல, மக்களோட லைஃப கொஞ்சம் ஈஸியா மாத்துறவங்க தான். சோ அப்படி ஒரு லீடர் தான் ராணி மங்கம்மாள். மதுரை நாயக்கர் ஆட்சி காலத்துல ரொம்ப சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்தவங்க. இன்னைக்கும் தமிழ்நாடோட சில பகுதிகளில் மங்கம்மாள் சாலைன்னு பேர் இருக்கு. அதை நம்ம பல முறை கடந்து போயிருப்போம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ராணியோட கதை இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. சோ அவங்க ஆட்சி காலத்துல ரோட்ஸ், இரிகேஷன் சிஸ்டம், டிராவலர்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ண இடம், மக்களுக்கு தேவையான பல விஷயங்கள் உருவாக்கப்பட்டது. சோ கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, இன்னைக்கு நம்மளுக்கு கூகுள் மேப்ஸ் இருக்கு, கம்ஃபர்டபுள் ரோட்ஸ் இருக்கு, ஆனா அந்த காலத்துல மக்கள் நல்ல பயணம் பண்ண வேண்டும், விவசாயம் நல்லா நடக்கணும், மக்கள் கான்ஃபிடண்டா வாழணும்னு யோசிச்சவங்க தான் ராணி மங்கம்மாள். இதெல்லாம் ஒரு நல்ல லீடரோட குவாலிட்டி. லீடர்ஷிப்னா பவர் இல்ல, அது ரெஸ்பான்சிபிலிட்டி. ராணி மங்கம்மாள் நம்மளுக்கு ஒரு அழகான லெசன் சொல்லி கொடுக்கறாங்க. நம்ம பேரை எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல, நம்ம செய்யற நல்ல விஷயங்கள் மக்களுக்கு யூஸா இருந்தா போதும். சோ இன்னைக்கு சில ரோட்ஸ் அவங்க பேரோட வாழ்ந்துட்டு இருக்கு, அதை விட பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன வேணும்ல? சோ இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம் ஆன் அஹல்யா FM. திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா வித் யூ. பாட்டு கேட்டுட்டு திரும்பி வாங்க, ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. இன்னைக்கு ஒரு பொண்ணு டாக்டர் ஆகுறது, பொலிட்டீஷியன் ஆகுறது, லீடர் ஆகுறது நம்மளுக்கு ரொம்ப நார்மலா தெரியுது. ஆனா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்ல. அந்த பேரியர்ஸை பிரேக் பண்ணவங்க தான் டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி. அவங்க ஒரு டாக்டர் மட்டும் இல்ல, ஒரு சோஷியல் ரிஃபார்மர், ஒரு லெஜிஸ்லேட்டர், இம்பார்ட்டன்ட்லி பல பெண்களோட வாழ்க்கை ஒரு இன்ஸ்பிரேஷன். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, பிரிட்டிஷ் இந்தியாவின் ஃபர்ஸ்ட்ல ஒருத்தர் இவங்க தான் ரைட்னு பல முக்கியமான விஷயங்களுக்கு ரொம்ப பெரிய பங்கா செய்திருக்காங்க. அது மட்டும் இல்ல மக்களே, சென்னையில இருக்கிற கேன்சர் இன்ஸ்டிடியூட் குவாலிட்டி ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும்னு அவங்க ரொம்ப முயற்சி பண்ணாங்க. பொதுவா நம்ம சக்சஸ்னா நம்ம என்ன அச்சீவ் பண்ணோம்னு மட்டும் இல்ல, நம்மள எத்தனை பேரோட லைஃப் பெட்டர் ஆச்சுங்கிறது கூட ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ஸோ முத்துலக்ஷ்மி ரெட்டி நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற லெசன் ரொம்ப சிம்பிள். இஃப் யூ கேன் சேஞ்ச் ஈவன் ஒன் பர்சன்ஸ் லைஃப் பெட்டர், தட் இஸ் எ பியூட்டிஃபுல் சக்ஸஸ் அப்படின்னு. அவங்க மாதிரி சில பேர் வாழ்றதுக்காக மட்டும் வாழ மாட்டாங்க, மற்றவங்க நல்லா வாழணும்னு வாழ்வாங்க. அடடாடா, என்ன ஒரு லைன்ல. ஸோ இந்த ரிமெம்பரன்ஸோட நம்ம அடுத்த சாங் போகலாம். இது அஹல்யா எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்.

ഇത് രമണീയം ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. சில சாங்ஸ் நம்மளுக்கு பிடிக்கும், சில வாய்ஸஸ் நம்ம ஹார்ட்டை டச் பண்ணும், ஆனால் சில குரல்கள் அது ஜெனரேஷனையும் கடந்து பயணிக்கும். அப்படி ஒரு மேஜிக்கல் வாய்ஸ் தான் எம் எஸ் சுப்பலக்ஷ்மி அம்மாவின் குரல். குறை ஒன்றும் இல்லை கேட்டாலே ஒரு அமைதி நம்ம மனசுக்குள்ளே வந்து போயிடும் இல்லையா, அதுதான் அவங்க குரலோட மேஜிக். மதுரையில் பிறந்த எம் எஸ் அம்மா கர்நாடிக் மியூசிக் உலகம் முழுக்க கொண்டு போன ஒரு லெஜெண்ட். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்னா பாரத் ரத்னா விருந்து பெற்ற முதல் மியூசிஷியன் அவங்க தான். அது டேலண்ட் நம்ம உயர்த்தும், ஹியூமிலிட்டினா நம்மளை அழகாக்கும். So, in the thought order, நாம் அடுத்த சாங்க்கு போகலாம். This is Ahalya FM and this is RG Hira with you. Stay tuned.

இன்னைக்கு நாம ஹிஸ்டரி புக்ஸ்ல படிச்ச சில பேர்கள் மட்டும் பேசல, நம்ம வாழ்க்கையான சில அழகான இருந்து பேசுறோம். அன்பும் பக்தியும் எவாழும் காலம் கடந்து பயத்தை விட தைரியம் பெருசுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ராணி மகேஷப்னார் ரெஸ்பான்ஸ் புரிய வைத்தவங்க. டாக்டர் முத்துலட்சுமி நம்மளுக்கு எம் எஸ் சுப்லட்சுமி அம்மா டேலண்ட்டும் ஹியூமிலிட்டியும் சேர்ந்தா அது உலகத்தை வெல்லும்னு நிரூபிச்சு காட்டினவங்க. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஹிஸ்டரினா கிங்ஸும் வார்ஸும் மட்டும் இல்லை, அது கவிதைகளும் பாடல்களும் போராட்டங்களும் கனவுகளும் சேர்ந்தது. ஸோ இந்த பெண்கள் எல்லாரும் நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருது, யூ டோன்ட் ஹாவ் டு ரூல் அ கிங்டம் டு மேக் ஹிஸ்டரி, சம்டைம்ஸ் டச்சிங் பீப்புள்ஸ் லைஃப் இஸ் எனஃப்னு. அதனால தான் நம்ம இன்னைக்கு சொன்ன லைனை மீண்டும் ஒரு முறை சொல்ல போகிறோம். வரலாறு மன்னர்களை நினைவில் வைத்திருக்கலாம், ஆனால் சில பெண்களை காலம் மறக்கவே முடியாது. அவள் ஒரு பேரில்ல மக்களே, அவள் ஒரு இன்ஸ்பிரேஷன், அவள் ஒரு வரலாறு, அவள் தான் தமிழ் மண்ணின் அடையாளம். மீண்டும் ஒரு புதிய தமிழ் பொக்கிஷத்தோடு சந்திப்போம். அன்டில் தென் செலிப்ரேட் தி அமேசிங் விமன் அரவுண்ட் யூ. யாருக்கு தெரியும் நாளை வரலாறு அவர்களை பற்றியும் எழுதப்படலாம்ல. ஸோ இந்த தாட்டோட வி ஆர் கன்க்ளூடிங் த ஷோ. எல்லாருக்கும் நல்ல ஒரு நைட் விஷ் பண்ணிக்கிட்டு பபாய், டேக் கேர், லவ் யூ ஆல். திஸ் இஸ் ஹீரா சேயிங் பபாய் ஃப்ரம் இதனா.